0: பப்பா, துருவே பல்லவா.
1: கீனவி தெர்ஃபலா
0: அழுகுண்டு வேணும் பப்பை அம்மிக்கு யாதே.
1: ஏந்த ஓகே அவக்கு யாதே பப்பா மீசின் அவக்கியா
0: தும்ஃபதுக்கு இஸ்தியுமாலு குருமும் அங்கேக கென்சர் ஜெஹே ஹித்துக்கு பாலித்த ஜெஹே ஸ்ட்ரோக் ஜெஹே ஃபுப்பா மேக கென்சர் ஜெஹே நேவாலா நிசாமுக்கு பாலித்த ஜெஹே கோஹுருக்கு கென்சர் ஜெஹே டைப் 2 டயபெட்டீஸ் ஜெஹே
1: கீவி பப்பேத்துக்கு யாதினி
0: கொக்கைய நுஃபென்ன கொத்தா ಸೆರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕ ಕೊಕ್ಕಯ ವಸ್ವಿಸ್ ದುವ ಕೊಕ್ಕ ವರದ್ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ
1: ದರಫ್ಲಾ ಬಪ್ಪ ದಿಂದು ವಹಕಸ್ ದಂ ಫತ ಇಸ್ತಮಾಲ ನ ಕುರಾನ್ ಪ್ರಾಮಿಸ್ ಇಂಗೆ
0: ಕೊಕ್ಕ ವರಂ ಉಫಾವೆಚ್ಚೆ

அளமிங்கு வெறி ரஸ்கலா ஹமகஷ்வரும் அளமிம் வங்ஹனா குரா கந்தகாய் அளமிம் ஃபாலு குரா கந்த இப ரஸ்கலாங்கே தினுவடுகிம் வம்வே அதி பிமுகையாய் உடுகாவா இவ்வி சிச்சு அல்லோஹ வங்ஹனா வெகினின்வே.